ஸ்ட்ரீட் கட்டி சந்தியால் மம்பத்தி பக்க আকাশে কুড়ির ঝাঁক মাটিতে অবজ্ঞা।